சாரிலா லூஸ் பாரா லூஸ் பாரா பெத்தமாத விச்சு தெல்லமாவ கேது உங்கயா ஒன்னு வாய் ஒன்னு வியனோ ரிவால்வர் அட்டு தீனு மாஃபியூஸ் மாஃபியூஸ் மாஃபியூஸ் Tutti ordini o caffè, tutti notto da barè, con vestite gabbardino, con una torre brillantina che si spanna attorno a te. Chi stiosisca la costura, vicciutti e metà sicura, si deviglia nervatura, chi sa come va a far